வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் த்ரீ சிஆர் வானொலி மற்றும் இன்பத் தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள் நிகழ்ச்சி. மீண்டும் இந்த வெள்ளி இரவில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ஹரிதா பேசுகிறேன். அண்ட் இன்னைக்கு நம்மளோட இந்த ப்ரோக்ராமில், அதாவது எப்படின்னா, வாழ்க்கைன்றது நாம் என்ன தான் 1000 விஷயங்கள் பிளான் பண்ணி ஸ்கெட்யூல் போட்டு இன்றைக்கி இப்படி தான் இந்த நாள் இப்படி தான் நம்ம இதெல்லாம் செஞ்சு இந்த இப்படி தான் நம்ம நாளை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இப்படி தான் இந்த வாரத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இந்த மாதம் இந்த பட்ஜெட்டோடு ஆரம்பிக்குது, இவ்வளோ விஷயங்கள் நாம் செய்ய போகிறோம், இதெல்லாம் தான் டார்கெட், இதெல்லாம் தான் ரெசல்யூஷன்ஸ் இந்த வருஷத்துக்கு அப்படின்னு ஒரு ஒரு பிளானில் நம்ம லைஃப்பை நம்ம எடுத்துகிட்டு போனாலும் அன்பிளானான விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய நடக்குது. அதில் முதல் அடி எங்கே நம்ம எல்லோரும் வாங்குறோம்னா நம்மளுடைய எமோஷன்ஸ். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது இல்லையா? எப்படி இருந்தாலும் ஒரு நாள் நம்ம எல்லாரும் அழுதோம்னா மறுநாள் கண்டிப்பாக சிரிக்கத்தான் போகிறோம். அதே மாதிரி ஒரு நாள் நம்ம சிரித்தோம்னா மறுநாள் கண்டிப்பாக ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். வாழ்க்கைன்றது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே கலந்த ஒரு மிக்சர் தான். ஸோ இன்றைக்கான நாள் எப்படி போயிருந்தாலும் அந்த நாளோட எண்டில் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வாட் எவர் ஹேப்பன்ஸ் அது வந்து டெம்பரரியான விஷயந்தான் அப்படின்றத மட்டும் நாம் எல்லோரும் மனசில் வச்சுட்டு, என்ன சோகமாக இருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமைன்றது எப்பயுமே வாரத்தில் ஸ்கூல் படிக்கிற நாள்லேருந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நாம் வார வாரம் இதே கதையை தான் பேசிகிட்ருக்குறோம். ஸோ அதே மாதிரி எப்பயுமே ஸ்பெஷலாக இருக்கிற நம்மளுடைய ஃப்ரைடேயை நாம் எப்போ எப்படி செலிப்ரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த வாரமும் எல்லா பிரச்சனையும் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 1 ஹவர் நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுட்டு உங்களுடைய ஹரிதா நான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதையும் நீங்கள் ஜாலியாக கேட்டு அவ்வளோ ஜாலியாக நான் ஒன்றும் அவ்வளோ பேச போகிறது கிடையாது. சரி, ஓகே, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறத கேட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நீங்களும் நானும் சேர்ந்து ஜாலியாக இருக்கலாமே. ஸோ வெல்கம் பேக் டு இது உங்களுடைய இரவின் தாலாட்டுகள். அண்ட் நான் உங்கள் ஆர்ஜே ஹரிதா பேசுகிறேன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்ன் த்ரீ சிஆர் வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தலாட்டுகள் நிகழ்ச்சி. அதாவது, வாழ்க்கைன்றது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னி. ஸோ அதில் வந்து எல்லா நாளும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். எல்லாருக்குமே வந்து ஹாப்பினஸும் இருக்கும், சேட்னஸும் இருக்கும். எல்லாருக்கிட்டேயும் நம்ம ஒரு நாள் சந்தோஷமாக இருக்க நாளும் இருக்கும், சோகமாக இருக்க நாளும் இருக்கும். நம்ம எல்லோரும் பெஸ்ட்டாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னு நம்ம யோசிக்கிற நாளும் இருக்கும், என்னடா நம்மளை இப்படி ட்ரீட் பண்ணுறாங்களே அப்படின்னு சோகமாக யோசிக்கிற நாளும் இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் இருக்கும், எல்லாரு கூடயும் நம்ம சண்டை போடுற நாளும் இருக்கும், சந்தோஷமாக பேசுகிற நாளும் இருக்கும். இது எல்லாத்துலேயும் நாம் எல்லாத்துலேயும் நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லாருக்குமே எமோஷன்ஸுன்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது, இன்றைக்கி சண்டை போடுற ஆட்கள் நாளைக்கு வந்து சிரித்து பேசலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ இன்றைக்கி நமக்குள்ளே வர சின்ன சண்டைகள் நாளைக்கு அது உடனே சரியாகலாம். அந்த சண்டையில் நாம் எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்பயுமே வார்த்தைகளை வந்து பார்த்து செலவிடணும். எப்பயும் ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுறது, நாம் ஹாப்பியாக இருந்தாலும் சரி, ஹாப்பியாக இருக்கலையும், இப்போ ஒரு செலிபிரிட்டி ஒருத்தர் இன்டர்வியூவில் சொன்னது இதுதான், நம்ம எப்பயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலையும், ரொம்ப சோகமாக இருக்கலையும், ரொம்ப கோபமாக இருக்கலையும் அதிகமாக பேசக்கூடாது. ஏன்னா நம்ம எமோஷன்ஸ் நம்மளை தாண்டி மேலே வரப்போ நாம் வந்து அந்த இடத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஏதாவது ஒரு வேர்டை நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த விஷயத்தில் நாம் எல்லாருமே எப்பயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது, ரொம்ப கோபமாக இருக்கையில் நாம் ஏதாச்சும் பேசிட்டா அது நாளைக்கு நம்ம சண்டை சரியானாலும் என்ன இருந்தாலும் அந்த வார்த்தையை நான் மறக்க மாட்டேன் அப்படின்றது நம்மளுடைய ஆப்போனன்ட் கிட்ட நம்ம பார்க்க வேண்டி வரும். அதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கையில் நம்ம கூட பேசிட்டோம்னா, ஏதாச்சும் நான் சொல்லி இதை நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்துருவோம் தெரியாமல் சந்தோஷமாக இருக்கையில். ஸோ அந்த நேரத்துலையும் நாம் வந்து எமோஷன்ஸை நாம் எப்பயுமே கண்ட்ரோலாக வச்சுக்கணும். மோர் தென் எமோஷன்ஸ், நாம் வந்து நம்மளுடைய வார்த்தைகளை கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஏன்னா வேர்ட் ஹேஸ் மோர் பவர்ல. ஸோ இது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, பட் நான் அது எனக்கு எப்பயுமே அதை மறக்கிறது வந்து கேஷுவலான விஷயம். ஏன்னா என்ன இருந்தாலும் மறக்கிறது வந்து ஹியூமன் நேச்சர் இல்லையா, நானும் பாவம்தானே. ஸோ அது மாதிரி எல்லா விஷயத்தையும் நாம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் முக்கியமாக இருக்கிறது என்னென்னா, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரையில், ஒரு வார்த்தை தகராறு வரையில, நம்ம திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்ற மாதிரி, என்றைக்குமே நம்மளோட சண்டை சரியானாலுமே நம்மளுடைய வேர்ட்ஸ் வந்து அந்த மனசுக்குள்ளே பிரெயின்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கோம், நம்ம எப்படி பேசணுன்றது. ஸோ நம்ம கோபத்தில் அதை பேசிட்டு நம்ம அதை விட்டுட்டு வந்துடலாம், பட் ஆனால் நம்ம பேசினதை கேட்டவங்களுக்கு அது கண்டிப்பாக ஒரு ஆறாத ஒரு வடுவாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் நாம் எல்லோரும் நம்மளுடைய எமோஷன்ஸையும் நம்மளுடைய வேர்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக அது நமக்கும் நல்லது, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் நல்லது. அதை நாம் எப்பயுமே கரெக்டாக கடைப்பிடிக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நாம் சரியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே ஒரு பாண்டிங்கை பிரேக் ஆகாமல் அந்த பாண்டை வந்து ரொம்ப நாளைக்கு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக கொண்டுட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேபி அது யாராக வேணாலும் இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், சிப்ளிங்ஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், கப்புளாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளுடைய வேர்ட்ஸை மட்டும் நம்ம சரியாக யூஸ் பண்ணினா அந்த பிரச்சனை கண்டிப்பாக வராது. அது பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸ்டில் நாம் வந்து அதில் எப்பயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன பரிந்துரை. ஓகே, நாம் அடுத்து ஒரு பாட்டு கேட்டு வரலாமா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்போர்னின் 3CR வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள் நிகழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நாம் பலவிதமான எமோஷன்ஸ்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதாவது நம்மளுடைய பேஸ் கண்டென்ட் இன்றைக்கி வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த நேரத்தில் நாம் அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அதாவது நான் ஒன்றும் பெரிய தெராபிஸ்ட்லாம் கிடையாது, அதாவது சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு சண்டை, ஒரு சின்ன சண்டை, ஒரு அம்மா கூடையோ அப்பா கூடையோ இல்லை சிப்ளிங்ஸ் கூடையோ ஃப்ரெண்ட்ஸ் கூடையோ ஏதோ ஒன்று, கா இது நான் ஒன்று நான் எடுக்க சொன்னேனே ஏன் எடுக்கலை அப்படி சொல்லி ஒரு சின்ன சண்டை, அத்தோட ஸ்டாப் ஆகிட்டு அந்த நாள் ஃபுல்லாக நாம் வந்து அந்த திட்டிட்டு நாம் விட்டுட்டு வந்துடும். விட்டுட்டு வந்ததுக்கப்புறமும் ஒரு சில நம்மளுடைய பாண்டிங்கில் உள்ள ஆட்கள் வந்து அதையே நாள் ஃபுல்லாக யோசிச்சுட்டு நம்ம வந்து ஐயோ காலையில் அம்மா கிட்ட இப்படி பேசிட்டோமே, ஐயோ காலையில் அப்பா கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டோமே, நேற்றுக்கு அவங்க என்ன நினச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொன்னவங்களும் ஃபீல் பண்ணுற நாளும் உண்டு. அதே மாதிரி ச்சா காலையில் நம்ம இப்படி திட்டு வாங்கிட்டு வந்துட்டோமே அப்படின்னு நினச்சி அப்செட்டாக இருக்கிற ஆக்களும் உண்டு. அதாவது இந்த விஷயத்தில் நம்ம எப்படி பார்க்கணும்னா ரெண்டு சைட்லையும் பார்க்கணும், திட்டுற ஆளையும் பார்க்கணும், திட்டு வாங்குற ஆளையும் பார்க்கணும். திட்டுற ஆளும் ஃபீல் பண்ணுவாங்க எந்த இடத்துல வந்து அந்த உரிமையும் அந்த பாண்டும் இருக்கோ அந்த இடத்துல தான் அந்த ஃபீலிங்ஸுன்ற விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கும். யாரும் ரோட்டில் போகிறவங்க வரவங்கள்ட்டலாம் நம்ம ஃபீல் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி இப்போ நாம் எல்லாருமே ஒரு ஒர்க்கிங் பர்சன், நாம் எங்கேயாச்சும் வந்து வேலை பார்க்குற இடத்துல நம்மளுடைய ஹெட்டோ யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை சத்தம் போடுறாங்கன்னா அது என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதோடு அது வந்து ஆஃப் ஆகிடும். பட் ஆனால் ஒரு நெருங்கிய ஒரு பாண்டுக்கிட்ட நாம் வந்து ஒரு ஃபைட்டோ இல்லை ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா ஆனால் அது நம்ம வந்து உடனே ஓவர் கம் பண்ண முடியாது. 5 நிமிஷத்தில் நம்ம வந்து வேறு ஏதாச்சும் டைவர்ட் ஆனாலும் திருப்பியும் அது வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரும், என்னடா நம்ம சண்டை போட்டோமே, என்னடா நம்ம இப்படி திட்டிட்டோமே. திட்டினவங்களுக்கும் வருத்தமாக இருக்கும், திட்டு வாங்கினவங்களுக்கும் வருத்தமாக இருக்கும். பட் இல்லை என்ன பிரச்சனை, ஏன் அதாவது நான் எல்லாருக்கும் பேசிக்காக என்னோடய பாயிண்ட்லேருந்து ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் தரது என்னென்னா, யாரும் வந்து ஒரு நாள் ஒரு வேலை ஆரம்பிக்கலையோ இல்லை ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகலையோ யாரு கூட சண்டை போடாதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த நாள் எண்டாகல சண்டை போட்டால் கூட ஓகே, பட் ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணலையோ இல்லை ஒரு நாள் வந்து ஸ்டார்ட் ஆகையில் நம்ம ஒருத்தர் கூட சண்டை போட்டோம்னா நம்மளோட வேலையும் ஸ்பாயில் ஆகும், நம்ம யார் கூட சண்டை போட்டோமோ அவங்க வேலையும் ஸ்பாயில் ஆகும். ஆப்வியஸ்லி இதை எல்லோரும் திங்க் பண்ணி பார்த்தா நமக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போது நான் காலையில் போயிட்டு ஓகே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் காலையில் வந்து ஃபைட், நான் வந்து ஹீட்டர் ஆன் பண்ணி வச்சுட்டு போக சொன்னேன் பட் ஆன் பண்ணாமலே போயிட்டான். அதுக்குள்ளே நான் வந்து ஒன்று நான் பண்ண சொன்னேன் தானே, இது கூட பண்ண மாட்டியா, ஏன் உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது, ஒன்றால் பாரு எனக்கு இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னு நான் திட்டிட்டேன். திட்டிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி ஒர்க்குக்கு வந்துட்டேன், ஃப்ரெண்டு கிளம்பி அவங்க ஒர்க்குக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நான் நாள் ஃபுல்லாக ஐயோ திட்டிட்டோமே, இப்போ அவங்க இன்றைக்கி எப்படி இருப்பாங்க, இந்த நாள் அவங்க இதே யோசிச்சுட்டு இருப்பாங்களா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்களோ யோசிக்கலையோ அது நமக்கு தெரியாது, பட் ஸ்டில் நாம் அந்த தாட்லேயே இருப்போம். அதே மாதிரி அவங்களும் வந்து என்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவ்வளோ சத்தம் போட்டுட்டு போகிறா அப்படின்னு சொல்லி அவங்களும் அதே தாட்டில் இருப்பாங்க. ஸோ த திங் என்னென்னா, நாம் சண்டை போடுறது இதுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த நேரம் காலம்னு ஒன்று இருக்குது. சண்டை வந்து போடலாம், எப்போ வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம நம்ம பாண்டு தான், நம்ம ஆளுங்க தான், நம்ம எப்போ வேணாலும் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் நான் எல்லாருக்கும் ஸ்ட்ராங்காக ஒரு சின்ன சஜஷன், அதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் மை சைட் அப்படின்னே சொல்லணும்னா, ஒரு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியோ எந்த ஒரு காரியத்துலேயும் நம்ம போயிட்டு புள்ளையார் சொல்லி போடையிலே யார் கூடையும் போய் சண்டை போடாதீங்க. ஒரு வேலை சண்டை வர மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கான்வர்சேஷனை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டு சண்டை போட்டுக்கலாம். ஏன்னா எந்த வேலையிலையும் நீங்கள் போயிட்டு சந்தோஷமாக ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி யார் கூடையாச்சும் போய் சண்டை போட்டோம்னா அது மொத்தமாகவே அந்த வேலையவே காலி பண்ணிடும். நம்ம வந்து அந்த ஃபுல் ஃபோக்கஸ்டாக அந்த வேலையில் இறங்கி நாம் செய்யவும் முடியாது, சேம் டைம் அந்த வேலையை நிறுத்தி வைக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் போகிறதுக்கு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணாமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு மொத்தமாகவே வேஸ்ட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபைட்டை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுங்கள், பேசிட்டு இதை இதோட நிறுத்திக்கலாமே, எதுக்கு இதை தேவையில்லாமல் பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து எதுக்கு இதே பேசி பேசி அப்படின்னு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸே வந்து வளர்க்காமல் அதை அப்படியே நிறுத்திட்டு ஒரு ஹாப்பியான மூடுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்.
அதுக்கு முன்னாடியே அதை வந்து குழப்பி நம்மளும் கன்ஃபியூஸ் ஆகி நம்மளை சுற்றி உள்ளவங்களும் கன்ஃபியூஸ் ஆகி இந்த வேண்டாத வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த செக்மெண்ட்டோட ஒரு சின்ன அட்வைஸ். ஸோ அதுக்குள்ளே ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் 3CR வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள் நிகழ்ச்சி. ஸோ தொடர்ந்து நாம் இன்னைக்கு வந்து எமோஷ்னலான ஒரு கண்டென்ட்டில் போயிட்டுருக்குறோம். எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதே மாதிரி எப்படி அது நம்மளையும் பாதிக்காமல் சுற்றி உள்ளவங்களையும் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு குட்டி குட்டி டிப்ஸ், ரொம்ப பெருசாலாம் கிடையாது, சின்ன சின்ன டிப்ஸ் அந்த மாதிரி. ஸோ பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா ஸ்டோரியிலையுமே ரெண்டு பக்கம் இருக்கும், டூ மினிமம் டூ மேக்ஸிமம் எத்தனை வேணாலும் அந்த மாதிரி. ஸோ எல்லா ஸ்டோரியிலையுமே ரெண்டு பக்கம் இருக்கும். எப்பயும் நாம் வந்து ஒரு கதையை கேட்கும்போது யார்கிட்டேருந்து அந்த கதையை கேட்குறோமோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை மட்டும்தான் நாம் எல்லோரும் யோசிக்கிறோம். ஆனால் எப்பயும் ஒரு கதையை கேட்கல அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவையும் யோசிக்கணும், சொல்கிறவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவையும், அதாவது அவங்க யாரை பற்றி சொல்கிறாங்கன்ற அந்த பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூவையும் நாம் யோசிக்கணும். இதில் நம்ம அந்த ரெண்டு பேரில் வந்து ஒருத்தர் நம்மளாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம சைடில் நாம் எப்போ யோசிக்கிற மாதிரி நம்மளோட ஆப்போனன்ட் சைடில் உள்ளவங்களையும் நாம் எப்பயுமே யோசிக்கணும். இது ஒரு பேசிக்கான விஷயம். அதாவது நம்ம சைடில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் யோசித்து, ஏன்னா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதுக்கு பேசிக் ரீசன் இதுதான். இப்போ நம்ம எதுவுமே தப்பாகவே பேசலையே, எதுக்கு இப்போ இவங்க இதுக்கு ஓவராக ரியாக்ட் பண்ணுறாங்க, நம்ம இப்போ அப்படி என்ன செஞ்சோம் அப்படி சொல்லி நாம் எல்லோரும் யோசிக்கிறது. பட் ஆனால் எப்பயுமே நம்மளுடைய சைடை நாம் எப்படி யோசிக்கிறோமோ அதே மாதிரி ஆப்போனண்ட்டில் உள்ளவங்களுக்கும் அது ஏதாவது பாதிச்சிருக்குமா? ஒருவேளை நம்ம எல்லா சண்டையுமே வந்து ஒரு உறவுக்குள்ளே ஆரம்பிக்கிறதுக்கு மெயினான காரணம் என்னவாக இருக்கும்னா, அந்த உறவு நம்ம மேலே வச்சுருக்க அன்பும் கேரும் மட்டும்தான் பேசிக்கலி. ஏன்னா நீ ஏன் என் ஃபோன் எடுக்கலை, இது ஒரு சின்ன சண்டை, நீ ஏன் என் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு யார் நம்மக்கிட்ட வந்து கேட்பா? நம்மளை யாருனே தெரியாதவங்களா, இல்லை நம்ம தேவையே இல்லைன்னு நினைக்கிறவங்களா? அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க தானே. நம்மளை தேவைன்னு நினைக்கிறவங்க தான், நம்மளை லவ் பண்ணுற ஒருத்தர் தான், நம்மளை கேர் பண்ணுற ஒருத்தர் தான் நம்ம அதை வந்து நம்ம கேட்க போகிறாங்க நம்மக்கிட்ட. ஸோ நாம் எப்பயும் என்ன இவங்க எப்போ பார்த்தாலும் சே நீ ஏன் ஃபோன் எடுக்கலை, நீ ஏன் எனக்கு மெசேஜ் பண்ணல, நீ ஏன் அதை பண்ணலை இதை பண்ணலன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காம, அவங்களும் நம்மளை வந்து கேர் பண்ணுறாங்க தானே, நம்ம மேலே உள்ள லவ்னால தானே அவங்க அதை இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படி சொல்லி நாம் கவனிக்கணும். அதுதான் ஒரு பேசிக்கான கண்டென்ட். இது தான் ரெண்டு பக்கத்தையும் நாம் கவனித்து ஒரு பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்கான பேசிக் ஐடியா. அதே மாதிரி ப்ரியாரிட்டின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ப்ரியாரிட்டி ஒரு நேரம் ஒருத்தருக்கு, அதாவது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தரணும், ஒரே நேரத்தில் ஒருத்தருக்கே தராமல் இடம் பொருள் ஏவல், அதே மாதிரி நமக்கு முக்கியமான மனுஷங்கள் எல்லாரையும் பார்த்து பொதுவாக எல்லாருக்கும் எப்படி ப்ரியாரிட்டி தரணுமோ அப்படி தந்தால் லைஃப் ஹேஸ் டு பி பேலன்ஸ்டுல. அப்போ தானே எல்லாருக்கும் மனக்கசப்புகள் இல்லாமல் நாமளும் ஹாப்பியாக இருந்து நம்மளை சுற்றி உள்ளவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்க முடியும். அதுதான் எந்தவித ஆட்டிடியூடும் இல்லாமல் ஆக்சுவலி பிஸினால் நம்ம பிஸின்னே சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுப்பாங்க கண்டிப்பாக. இது ஒரு பேசிக்கான ஒரு சின்ன கோட் எல்லாருக்குமே, என்னென்னா நாம் ஒருத்தர் பேசுகிறத நாம் வந்து லிசன் பண்ணுறது அவங்களுக்கு பதில் தரணுன்றதுக்காக கிடையாது, அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக, அது மட்டும்தான். நீங்கள் பிஸின்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சிக்காமல் கிடையாது யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில். ஸோ நாம் எப்பயுமே ஒருத்தர்கிட்ட பேசுகிறதும் சரி, ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசுகிறத நம்ம கவனிக்கிறதும் சரி, எப்பயுமே அது அவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும், நம்ம அவங்கள புரிஞ்சுக்கணும். அந்த கண்டென்ட்லேயே எல்லோரும் இருந்தோம்னா எந்த விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெருசாக வரதுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கிறது தான், காமன் தான் ஹியூமன் லைஃப்பில். பட் அதை நாம் குறைச்சிக்கலாம். ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்காக யாருக்கிட்டையும் கவனிக்காதீங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத அவங்களுடைய ஃபீலிங்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பேசிக்காக ஒரு விஷயத்தில் நம்ம எல்லோரும் என்ன சொல்ல வராங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இங்கே பாதி பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட் லிசனிங், எல்லாருக்கும் நிறைய ஸ்கில்ஸுன்றது இந்த ரெசியூமில் போடுற மாதிரி நிறைய தேவை, இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில், ரீடிங் ரைட்டிங் இதெல்லாமே அப்பார்ட். ஆனால் எல்லாத்துக்கும் விட பேசிக்கான ஸ்கில் வந்து லிசனிங். நான் ஒத்துக்கிறேன் பர்சனலி, ஏன்னா எனக்கு இந்த லிசனிங் ஸ்கில் வந்து 0%. எனக்கு வந்து அந்த நாலேஜே கிடையாது, யார் என்ன சொன்னாலும் அதை நான் பெருசாக கவனிக்கவே மாட்டேன். நான் வந்து லைக் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கவே கூடாது, அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு மாதிரி அலட்சியப்படுத்துகிற மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பு. பட் ஆனால் லிசனிங் ஸ்கில் வந்து எப்பயுமே ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அது தன்னை விட அது தன்னை சுற்றி உள்ளவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப
அது சுற்றி உள்ளவங்க எல்லாரையும் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த லிசனிங் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாம் ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னா அது யாராக இருந்தாலும் சரி, அவங்கள நாம் வந்து அந்த அலட்சியப்படுத்தாத வகையில் அவங்கக்கிட்ட நாம் அதை கொஞ்சம் கவனித்து பேசுறது நல்ல ஒரு கேரக்டர்னு சொல்லி நான் இந்த செகண்ட் செக்மெண்ட்டோட ஒரு கோட்டாக நான் இங்கே சொல்கிறேன். லிசன் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் நாட் டு ரெஸ்பாண்ட். இது ஒரு கோட். அதாவது ஒருத்தர் நம்மக்கிட்ட பேச வராங்கன்னா யாராக வேணாலும் இருக்கட்டும், யாரோ நம்மளோட எதிரியாகவே இருந்தாலும் நம்மளை மதித்து நம்ம வீட்டில் வந்து படியேறி வந்து பேசுகிறாங்கன்னா அந்நேரத்தில் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் என்னக்கிட்ட வந்து சும்மா வெட்டிக்கடை பேசுகிறதுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அப்படின்னா நான் இவன் எதிரி தானே, இவன்கிட்ட ஏன் நான் பேசணும், நான் எனக்கு முக்கியமான ஆளுங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படி சொல்லி இல்லாமல் ஒருத்தர் நம்மளை மதித்து வந்து பேசுகிற ஒரு ஆளுக்கு நம்ம ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். லிசன் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் நாட் டு ரெஸ்பாண்ட். அதுக்கு ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஃபஸ்ட்டு அவங்கள மதித்து அவங்க பேசுகிறத கேட்கணும். ரெண்டாவது விஷயம், அவங்க பேசுகிறத நாம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அவங்களுக்கு பதில் சொல்லணுன்றதை மையமாக கொண்டு இல்லாமல் அவங்க என்ன பேச வராங்க, அவங்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். இங்கே பாதி பேர் வந்து மற்றவங்களோட மனசில் என்ன இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டாலே பல பிரச்சனை இல்லை தானே.

கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் ட்ரீஸ்யார் வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள் நிகழ்ச்சி. அதாவது நாம் இன்னைக்கு வந்து பலவிதமான எமோஷன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். குறிப்பாக வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நாம் வந்து அந்த நேரத்தில் என்னென்ன ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கிறதுக்கு பேசிக்கான காரணங்கள் என்ன, அதாவது நம்ம ஒன்று சொல்ல போய் அதை அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்கின்னு இருக்கலாம், இல்லை அவங்களோட மைண்ட் செட் தெரியாமல் அவங்களுடைய மூட் தெரியாமல் நம்ம அவங்க ஏதோ ஒரு கோவத்தில் இருக்கையில் நாம் போய் வேறு ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம், கோவத்தை தூண்டுற மாதிரி பேசியிருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னா எதிர்பார்ப்புகள், எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதாவது எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் ஆரம்பமாக இருக்கிறது வந்து எதிர்பார்ப்புகள் தான். அதாவது எப்படின்னா, நீ எனக்கு காலையில் குட் மார்னிங் அனுப்புவேன்னு நினச்சினி, ஆனால் நான் அனுப்பவே இல்லை. உனக்காண்டி நான் எவ்வளோ செய்கிறேன், நீ எனக்காண்டி எதுவுமே செய்யவே இல்லை. நான் உன்ட்ட பெருசாக கேட்டுட்டேன், ஒரு சின்ன குட் மார்னிங் தானே கேட்டேன், இது கூட நீ பண்ண மாட்டியா எனக்காக அப்படின்னு சொல்லி, அதாவது எந்த ஒரு ஃபீலிங்கையும் எந்த ஒரு எமோஷனையும் நாமளாக ஒரு மனுஷங்கிட்ட இருந்து கேட்டு கேட்டு வாங்க முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, அதுதான் எந்த மனுஷனாக இருந்தாலும் தன்னோட எமோஷனை தானே வெளிப்படுத்தணும். அதுதான் வந்து மனுஷனோட இயல்பு. யாரும் சொல்கிறாங்கன்றதுக்காக கட்டாயப்படுத்தி ஒருத்தரால் கண்டிப்பாக எதை வேணாலும் தர முடியுமே தவிர அவங்களுடைய எமோஷனை வந்து தர முடியாது. அழுகையோ சந்தோஷமோ சிரிப்போ அவங்களுடைய கோபமோ ஆத்திரமோ எல்லாம் என்னவாக இருந்தாலும் அது அவங்களுக்காக வரணும், அவங்களுக்காக வந்தால் தான் அது நேச்சுரல். நாம் கேட்குறோன்றதுக்காக யாருக்கும் எந்த எமோஷனும் கண்டிப்பாக வராது. அதை நாம் எல்லாருமே ஃபஸ்ட்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்த நாம் வந்து புரிஞ்சுக்கினாலே எந்த ஒரு எமோஷனும் இந்த குட் மார்னிங்கில் ஆரம்பித்து எல்லா பிரச்சனைக்குமே வந்து அவங்களுக்காக அனுப்பணும்னு தோணுனா அவங்க கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க பண்ணலை தானே, பண்ணலைன்னா அவ்வளோதான், அதை நாம் வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அது கஷ்டமாக இருந்தாலும் நம்ம கேட்டு கேட்டு வர வச்சா அது கண்டிப்பாக வந்து எதிர்பார்த்து வர்றது வந்து ஒரு உண்மையான அன்பு கிடையாது. அப்படி தான் நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்க்குறது. ஸோ எந்த ஒரு எமோஷனையும் நாம் வந்து கேட்டு கேட்டு வாங்க முடியாது. சில நேரங்களில் வந்து எமோஷனே தராமல் அமைதியாக சில பேர் வந்து இருப்பாங்க. நம்ம எவ்வளோ வேணாலும் பேசியிருப்போம், ஆனால் அந்த பக்கத்தில் இருந்து எந்த பதிலுமே வராது, அமைதியாக இருப்பாங்க. ஏன், ஆனால் இட் டசன்ட் மீன் அவங்க வந்து நம்மளை வேணுக்குன்னே இவங்க இப்படி தான் இது பாட்டு கத்திகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு விடுறதுன்னு அர்த்தம் கிடையாது. சில நேரத்தில் வந்து உடனே ரிப்ளை பண்ணுன்றது வந்து அவசியம் இல்லை. அதாவது பெர்மனன்ட் சைலன்ஸ் வந்து டேஞ்சரஸ் தான், ஆனால் ஒரு சில நேரங்களில் நாம் அமைதியாக இருக்கிறது வந்து அது தப்பான விஷயமும் கிடையாது. கம்யூனிகேஷனை ஸ்டாப் பண்ணுறது கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நிறுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். சில நேரங்களில் நமக்கு இந்நேரத்தில் நாம் கொஞ்சம் தனியாக இருக்க தனிமையை விரும்புகிற மாதிரியும் இருக்கும். நாம் எப்பயுமே நம்மளை சுற்றி உள்ளவங்களை புரிஞ்சுக்கணுன்றது அவசியம் கிடையாது. பட் சில நேரங்களில் ஒருத்தருடைய எமோஷனுக்கு நாம் வந்து மதிப்பு கொடுக்கணும். புரிஞ்சுக்கிறது இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மதிப்பு கொடுக்கறது. அதாவது ஒருத்தர் அமைதியாக இருக்காங்களா, தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, ஓகே லெத்தம் பி, நாம் ஏன் அவங்கள சும்மா சும்மா கேட்டுகிட்டே இருப்பானே, ஓகே கொஞ்ச நேரம் அவங்க தனியாக இருக்கட்டும், அப்புறம் தானாக அவங்களே வருவாங்க. நாம் ஏன் திருப்பி திருப்பி போயிட்டு அவங்கள நை நை நைன்னு ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு நீ ஏன் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல, காலுக்கு ரிப்ளை பண்ணல, அதை பண்ணல, இதை பண்ணல, தேவையில்லை, அவங்களா தானாகவே வருவாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதில் வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை நாம் வந்து சாதாரணமாக குறைச்சிக்கலாம். அதே மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து ஒரு சண்டை வருதுன்னா இதில் நாம் அவங்கள ஜெயிக்க விட்டுறக்கூடாது, நம்ம பேசுறது தான் சரின்றதை எண்ட் ஆஃப் தி டே அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியிலே யாரும் சண்டை போடாதீங்க, போடவும் கூடாது. ஏன்னா ஆர்குமெண்ட்டில் வின் பண்ணுறது நம்மளுடைய டார்கெட் கிடையாது, நம்ம தான் வின் பண்ணுற பர்சனாக இருக்கணுன்றது நம்மளுடைய டார்கெட் கிடையாது. சில நேரம் அது சண்டை நம்ம மேலே தப்பே இல்லாட்டியும் பரவாயில்ல, அந்த இடத்துல நம்ம சாரி சொல்லி அந்த உறவை வந்து கூல் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லி நான் தனிப்பட்ட முறையில் பரிந்துரை செய்கிறேன். அதாவது எப்படின்னா ஒரு சண்டை ஒன்று ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சண்டையை வளர்க்க நமக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சாரி சொல்லி நிறுத்திக்கலாம், அதோட
நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு சின்ன சாரி ஓகே அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டா அது அதோட ஸ்டாப் ஆகிடும். அதை நம்ம இழுத்து இழுத்து இழுத்து அவங்க பேச பதிலுக்கு நம்ம பேச அப்படியே பேசி பேசி வாக்குவாதமாகி தான் ஒரு சண்டை வந்து சின்ன ஸ்டேஜ்லேருந்து பெரிய ஸ்டேஜுக்கு போகுது. எடுத்த எடுப்பில் ஓகே சரிமா சாரிமான்னு அந்த ரெண்டு பாலிசி இருக்கே, அந்த பாலிசியோடு நம்ம நிறுத்திட்டோம்னா அது வந்து கப்புள்ஸ்குள்ளே மட்டும் இல்லை, ஜெனரலாக நிறைய ரிலேஷன்ஷிப்பில் அந்த மாதிரி ஒரு தாட் வேணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சில சண்டைகள்லாம் வந்து ஆரம்பிக்கையிலே அதை வந்து நிறுத்திட்டோம்னா ரொம்ப நல்லது, அது நமக்கும் நல்லது நம்மளை அதாவது ஆப்போனன்ட் பார்ட்டிக்கும் அது கண்டிப்பாக நல்லது. அதாவது ஆரம்பிக்கையிலே ஓகே சாரி என் மேலே தான் தப்பு, அதை வேற இப்போ வந்து ஒரு ஃபேண்டஸியாக க்ரியேட் பண்ணுறாங்க தெரியுமா, அதை வேற என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே நாம் ஏதாச்சும் ஒன்று சொல்ல வந்தோன்னா சில பேர் எப்படின்னா இப்போ இதுதான் பிரச்சனை இதை நான் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று போய் பேச போகையில் கூட ஓகே என் மேலே தான் தப்பு சாரி அப்படின்னு இது அது இல்லைங்க, அதை நாங்கள் அப்படி சொல்ல வரலைங்க. ஆக்சுவலி நாங்கள் சொல்ல வர்றது அது கிடையாதுங்க, நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா இந்த இடத்துல இதுதான் நடந்துச்சு இதனால தான் எனக்கு அது வலிச்சிச்சு அப்படின்றத நம்ம தெரியப்படுத்துகிறோம். எல்லா நேரத்துலையும் வந்து ஓகே நான் தான் தப்பு சாரி நான் தான் தப்பு அவங்க அதை உணர்ந்து கேட்கல, அது நமக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் உணர்ந்து கேட்கல, அவங்க வந்து ஏதோ நம்ம மேலே உள்ள வேண்டா வெறுப்பில் சாரி சொல்கிறாங்க, சண்டை வளர்க்கக்கூடாதுன்ற காரணத்துக்காக அவங்க சொல்கிறாங்க. பட் ஸ்டில் ஒரு சண்டையை நாம் வந்து எப்பயும் அதை வளர விடாமல் அந்த இடத்துலே நிறுத்தணும் அப்படின்னு நாம் வந்து நினச்சோன்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு முக்கியமானது வந்து பேஷன்ஸ், பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையாக இருங்க, தப்பு உங்கள் மேலே இருந்தால் நீங்கள் அமைதியாக உங்களோட ஆப்போனன்ட் பார்ட்டி திட்டுறாங்களோ சண்டை போடுறாங்களோ என்ன சொன்னாலும் அதை வந்து அமைதியாக கேளுங்க. ஒருவேளை அந்த சண்டையில் வந்து தப்பு உங்களோடது இல்லை, ஓகே என் மேலே தப்பு கிடையாது, என் மேலே தப்பு இல்லாட்டியும் வந்து என்ன தான் அவங்க வந்து ப்ளேம் பண்ணுறாங்க அப்படின்ற தாட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா முதல்ல அவங்க பேசுகிற எல்லாத்தையும் லிசன் பண்ணுங்கள், உங்களுக்கு அது கண்டிப்பாக கோவம் வரும். அவங்க என்ன பாயிண்ட் சொல்கிறாங்கன்றத ஓகே என் மேலே தான் தப்புன்றத நீங்கள் சொல்கிறீங்க அதானே, ஓகே என்ன தப்புன்றதை நீங்கள் சொல்லுங்கள், ஓகே அப்புறம் அவங்க சொல்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல அவங்களுக்கு அது பாதிச்சிருக்குமா அப்படின்றத யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கே புரியும் யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்றது. நாம் நினச்சிருந்திருப்போம் இது நம்மளை தான் பாதிச்சிருக்கு அதனால நம்ம இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணோன்னு சொல்லி, கண்டிப்பாக அது அவங்களுக்கும் பாதிச்சிருக்கும், பாதிச்சனால தான் அவங்க சண்டை போடுறாங்க அது நமக்கு இது புரியுது. பட் என்னென்னா அந்த மாதிரி அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு பேசுங்க, பேசி அவங்க முடித்ததுக்கப்புறமா ஓகே நீ சொன்ன பாயிண்ட் எல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு நான் பண்ணது சாரி தான். சாரியில் நம்ம வந்து நான் ஆஸ்திரேலியா வந்துட்டு கற்றுக்கின மொதல் விஷயம் என்னென்னா எந்த ஒரு விஷயத்தையும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணும், எனக்கு இதை கொஞ்சம் எடுத்து தாரீங்களா, கேன் ஐ கெட் இட் அப்படி கேட்குறத விட கேன் ஐ ப்ளீஸ் கெட் இட் அந்த ப்ளீஸ்ன்ற வார்த்தைக்கு அவ்வளோ மதிப்பு, அவ்வளோதான், அதில் நாம் ஒன்றும் குறைஞ்சி போயிட போகிறது கிடையாது இல்லையா. ஸோ அதே மாதிரி ஓகே நீ பேசுனது எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு, அதே மாதிரி இப்போ ரோட்டில் நாம் வந்து போகிறோம் தெரியாமல் ஒருத்தர் மேலே இடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நடந்து போயிட்டுருக்கேல இங்கே நான் நிறைய பேர்கிட்ட பார்த்தேன் அந்த மாதிரி இடிச்சிட்டு போகிறவங்க அவங்க மேலே தப்பே இல்லாட்டியும் நான் அவங்கள இடிச்சிருந்தா கூட அவங்க வந்து ஓ சாரி அப்படி சொல்லி சொல்லி தான் அவங்க அடுத்த விஷயத்துக்கு ப்ரொசீட் பண்ணுவாங்க. சாரின்ற விஷயம் வந்து நம்மளுடைய அந்த ஒரு ஹெட்வெயிட்டை தாண்டி வந்து நான் அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற அந்த இதெல்லாம் தாண்டி வந்து கேட்குற விஷயம் கிடையாது. பேசிக்காக ஒரு மனுஷன் சக மனுஷன்கிட்ட அவங்கள பாதிக்காட்டியுமே நம்ம வந்து கேட்கலாம், அது தப்பு கிடையாது. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ அவங்களோட கான்டென்ட்டை முடித்ததுக்கப்புறமா ஓகே நான் பண்ணது உனக்கு கஷ்டமாக இருந்திருக்கு எனக்கு அது எனக்கு தெரியல ஐம் சாரி அப்படின்னு ஆரம்பித்து அதுக்கப்புறமா இப்படி தான் நடந்துச்சு இதனால தான் நான் இந்த மாதிரி யோசித்தேன், நீயும் யோசிச்சுப்பார் வெதர் நான் இந்த இடத்துல இந்த மாதிரி யோசித்தது சரியா தப்பா அப்படின்றத நீ யோசிச்சுப்பார், உனக்கே என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ புரியும் அப்படின்றத மட்டும் நீங்கள் அந்த இடத்துல சொல்லிட்டீங்கன்னா யாராக இருந்தாலும் அதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை நான் ரீசெண்டாக புரிஞ்சுக்கினேன் அதனால நான் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் அதை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இவ்வளோ தான் ஒரு சண்டை, இதை நாம் தான் வந்து பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணி ஒரு பெரிய விஷயமாக எடுத்து அப்படிலாம் நம்ம வந்து கொண்டுட்டு போகிறோம். இது ஒரு சின்ன விஷயம், நாம் ஒரு சண்டையை வந்து எப்படி சால்வ் பண்ணணுன்றத ஒரு ப்ரொசீஜராக ஒரு சின்ன விஷயமாக நம்ம எடுத்தோம்னா எல்லா பிரச்சனையும் நம்ம வந்து ரொம்ப கிட்டக்க வச்சு பார்த்தா தான் அது பெருசாக தெரியும், தூரமாக வச்சு பாருங்கள் குட்டியாக தான் தெரியும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு லிசன் ஃப்ரம் த ஆப்போனன்ட், தென் ப்ராசஸ் இன் யுவர் மைண்ட், தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்
the very next step, ask sorry, and then reply, and then tell your points, and then sort out. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எதுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ், விட்டுட்டு ஜாலியாக இருக்கலாம் தானே. வாங்க அதுக்குள்ளே ஒரு பாட்டு கேட்டு வந்துடும், பேசி பேசி டயர்டாயிடுச்சு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் த்ரீசியார் வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தலாட்டுகள் நிகழ்ச்சி. ஸோ இன்னைக்கு ஜூலை 3 வெள்ளிக்கிழமை 2026, இது வந்து இப்போ எனக்கு உன்விழிகள் பாட்டில் வந்து கிளைமேக்ஸில் வந்து இந்த டோன் கேட்டோன்னு ஒரு மாதிரி மெய்மறந்து போயிட்டேன். என்ன இருந்தாலும் இந்த எல்லா பாட்டையும் வந்து இந்த பிஜிஎம்மோட போட்டு போட்டு வாசிக்கிறதை தாண்டி இந்த சைலண்டான ஒரு டோனில் டன் டன் டன் டன் டன் அந்த மியூசிக், ஐயோ எனக்கு அது ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மியூசிக். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் மிக மிக மிக எங்களுடைய சார்பாக, என்னோட சார்பாக, ஹரிதாவுடைய சார்பாக, த்ரீசியா ரேடியோ சார்பாக, இன்ப தமிழ் வானொலி சார்பாக, எங்களுடைய டீம் சார்பாக எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப விஷஸ் கன்வே பண்ணிக்கிறோம். இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள். அந்த வகையில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சனுக்கு இன்றைக்கி பிறந்தநாள். எஸ், அது யார் என்றால் என்னுடைய கிராண்ட் மதர், என்னுடைய, நாங்கள் வந்து ஆயான்னு சொல்லுவோம், அம்மாவுடைய அம்மா, என்னோடய ஆயாக்கு வந்து இன்றைக்கி பிறந்தநாள். எனக்கு எத்தனாவது பிறந்த நாள்ன்றதெல்லாம் நினப்பில்லை, ஆனால் எனக்கு நான் பிறந்ததுக்கு அப்புறத்துலேருந்து என்னுடைய இந்த 20 வருஷ வாழ்க்கையில் எனக்கு பில்லராக இருந்த ஒரு முக்கியமான ஒரு ஆள் என்னுடைய கிராண்ட் மதர் வந்து. இன்றைக்கி நான் உங்கள் எல்லார் முன்னாடியும் உட்காந்து பேசிகிட்ருக்கேன்னா அதுக்கு அவங்களும் ஒரு முக்கியமான காரணம். அவங்களுடைய அந்த சப்போர்ட் இல்லாட்டி இன்றைக்கி நான் வந்து எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கூடையும் பேச அந்த சான்ஸ் கண்டிப்பாக கிடச்சிருக்காது. நான் ஆஸ்திரேலியா வந்திருந்திருக்க வாய்ப்பு அவ்வளோ இருந்திருக்காது. எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு பேக் போனாக இருந்து என்னை இவ்வளோ தூரம் வளர்த்து கொண்டு வந்து என்னை பார்த்துக்கிட்டு சின்ன வயசுலேருந்து அதிகமாக என் கூட நேரம் செலவழித்ததுலேருந்து என்னை ஒழுங்காக வழி நடத்தி கொண்டு வந்ததுலேருந்து எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தான் முக்கியமான பங்கு. என்னுடைய வழிகாட்டிக்கு, என்னுடைய நிறைய வார்த்தைகள், ஆனால் என்ன சொல்கிறது, இட்ஸ் கம்ப்ளீட்லி கொஞ்சம் எமோஷ்னலும் கூடயா, அதனால வார்த்தைகள் வந்து கொஞ்சம் திணறுகிறது. ஸோ என்னுடைய டார்லிங் சார்மிங், என்னுடைய கிராண்ட் மதருக்கு விஷிங் அ வெரி வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. இதே மாதிரி எல்லா வருஷமும் சந்தோஷமாக சீரும் சிறப்புமாக நீண்ட ஆயுளுக்கு உங்களுடைய உடல் நலத்தோடைய சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய சார்பாகவும், இரவின் தாலாட்டுகளுடைய ஹோஸ்ட் ஹரிதாவுடைய சார்பாகவும், எங்கள் டீமோட சார்பாகவும், எங்களுடைய த்ரீ ஸ்டார் ரேடியோவோட சார்பாகவும், எங்களுடைய இன்பத்தமிழ் வானொலியோட சார்பாகவும் உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.

அவ்வளோதான் முடிஞ்சு. என்னன்னா இந்த பாட்டோட எண்டில் வந்துச்சா, நான் திருப்பி அதை க்ராப் பண்ணணும்னு நினச்சேன், பட் அது எக்ஸாக்டாக என்னால் பண்ண முடில. ஓகே, நம்ம மக்கள் தானே அப்படின்ற ஒரு தாட். ஓகே, இன்றைக்கி நாம் எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 4 நிமிஷம்தான். இன்றைக்கி நாம் வந்து பல முக்கியமான விஷயங்கள், வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பற்றி பேசணும். எண்டுக்கு வந்தாச்சு. நம்மளுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அது எவ்வளோ பாதிக்கும்ன்றது எல்லாத்தையும் நாம் வந்து பார்த்தோம். எண்டில் நாம் எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள், அவ்வளோதான். அது என்னன்றதை நான் இந்த எபிசோட் ஃபுல்லாக சொன்னதை ஒரு கன்க்ளூஷனாக ஒரு 4-5 கோட்ஸ் இருக்குது. அந்த கோட்ஸை மட்டும் நாம் இப்போ பார்த்துட்டு எபிசோடை க்ளோஸ் பண்ணிடலாமா? முதல் விஷயம் என்னென்னா, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் இருக்கிறது தான் ஸ்ட்ராங்கான ஒரு உறவு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த உறவில் ஈகோ, இந்த சண்டை சச்சரவு, இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய புரிதல் வந்து மேலே தாங்கி நிற்குதோ அந்த உறவு தான் ஒரு ஸ்ட்ராங்கான உறவு. இதை எல்லாருமே வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா அமைதியும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதாவும் நம்மளை அவமதிக்கிறதாவும் நாமளே நம்மளை வந்து கற்பனை பண்ணிக்கக்கூடாது. சில நேரத்தில் சில அமைதி வந்து அவங்களுடைய பேஷன்ஸ்க்காகவும் அவங்களுடைய நிம்மதிக்காகவும் சில பேர் இருக்கலாம். நம்ம ஒருத்தருடைய வேல்யூ, ஒருத்தருடைய இமோஷனுக்கு நம்ம கண்டிப்பாக வேல்யூ கொடுக்கணும் இல்லையா? ஸோ அமைதியாக ஒருத்தர் இருக்காங்கன்னா, ஒருத்தர் தனக்கிட்ட தானே பேசிக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி உள்ளவங்களை பார்த்து நீங்கள் வந்து சிரிக்கவோ கிண்டல் பண்ணவோ தப்பாக நினைக்கவோ செய்யாதீங்க. கண்டிப்பாக அது அவங்கள அவங்களே ஹீல் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வழியாக தான் அவங்க அதை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒருத்தருடைய உணர்வுகளுக்கு நாம் எப்பயுமே மதிப்பு கொடுக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம முதல்ல பார்த்த மாதிரி, லிசன் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் நாட் டு ரெஸ்பாண்ட். ஒருத்தர் நம்மக்கிட்ட பேச வரையில் அதை நாம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக கவனிக்கணும். அதை தாண்டி நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லணுன்றதுக்காக கவனிக்கக்கூடாது. ஸோ இதை தாண்டி சில நேரங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பீப்புள் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, லெட்ஸ் டாக் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் கொண்டு வருவாங்க. ஸோ எந்த ஒரு சண்டையாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் பேசுனா அது முடிவுக்கு வரும். கம்யூனிகேஷன் இஸ் த கீ அப்படின்னு ஒரு ப்ராபே இருக்குது. இட்ஸ் ஓகே, கம்யூனிகேஷன் இஸ் அ கீ தான், பட் பியாண்ட் சைலன்ஸ். இது வந்து சைலன்ஸ் தான் முதல்ல. சைலன்ஸ் வந்து ஒருத்தர் அமைதியாக இருக்கிறத நம்ம வேல்யூ பண்ணிவிட்டு அவங்களா பேச வரையில், நம்ம எப்பயும் ஒருத்தர் நம்மக்கிட்ட சண்டை போட்டு பேசாமல் இருக்காங்கன்னா வா பேசலாம் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. உனக்கு எப்போ ஓகேவோ அப்போ நீயே வந்து பேசு, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் இதுதான் வந்து மனுஷங்களை புரிஞ்சு நடந்துக்கிற விதம் போல். நான் அப்போ தான் லேட்டாக எல்லாமே புரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து லைஃப் வந்து எப்பயுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடாது. ஏன்னா எப்பயும் நமக்கு தெரியாது அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுது அப்படின்றது. எப்பயுமே லைஃப்பை சில்லாக, ஸ்வீட்டாக, எப்பயும் நமக்கு தெரியாது அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுது அப்படின்றது. எப்பயுமே லைஃப்பை சில்லாக, ஸ்வீட்டாக, ஷார்ட்டாக

இதே மாதிரி ஒரு புரிதலோட எப்பயுமே எல்லா உறவையும் சந்தோஷமா எடுத்துட்டு கொண்டுட்டே போயிட்டு இருந்தா லைஃப் எப்பயுமே ஹாப்பி தான், அவ்வளோதான். அத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் ஹரிதா. டாடா, பை பை.

0: work cover system is broken. Delays, denials, and profit-driven decisions are hurting real people physically, mentally, and financially. Add your support to the call for change by the Injured Workers Support Team. Visit the Parliament of Victoria website, find the Legislative Reform for Workers' Compensation System e-petition, and add your name. Stand with the IWST and injured workers. Demand a system that is centred on recovery, dignity, and safety. Sign the petition today. IWST is a 3CR supporter.
1: இரவு அமைதி உணர்வுகள் பேசும் நேரம் உங்கள் இரவுகளை இனிமையாக்க ஒரு புதிய அனுபவம் இரவின் தாலாட்டுகள். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த என் ராசாவின் மனசிலே நிகழ்ச்சி இப்போது ஒரு புதிய வடிவில் புதிய உணர்வுகளுடன் இசை நினைவுகள் மனதை தொடும் கதைகள் உங்களுடன் நேரடி உரையாடல்கள். இது வெறும் ஒரு நிகழ்ச்சி அல்ல, இது உங்கள் இரவின் தோழன். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை வன்லியோன் 3CR ரேடியோ. உங்கள் மனதை பேச விடுங்கள், உங்கள் உணர்வுகளை பகிருங்கள். இரவின் தாலாட்டுகள் உங்களுக்காக உங்கள் குரலில். Let your nights feel softer, deeper and closer.

0: Is drinking costing you more than money? Alcoholics Anonymous provides a free and anonymous recovery service to anyone who wants to call it quits. Join millions of other alcoholics worldwide and take your first brave steps toward a new beginning. There are thousands of AA meetings happening every week across Australia. If you'd like to find your closest meeting of Alcoholics Anonymous or have any questions regarding this tried and tested treatment for alcoholism, call 1300 AAAAA, that's 1300 22 22 22, or visit aa.org.au. This community service announcement is sponsored by Alcoholics Anonymous.
1: இரவு அமைதி உணர்வுகள் பேசும் நேரம் உங்கள் இரவுகளை இனிமையாக்க ஒரு புதிய அனுபவம் இரவின் தாலாட்டுகள். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த என் ராசாவின் மனசிலே நிகழ்ச்சி இப்போது ஒரு புதிய வடிவில் புதிய உணர்வுகளுடன் இசை நினைவுகள் மனதை தொடும் கதைகள் உங்களுடன் நேரடி உரையாடல்கள். இது வெறும் ஒரு நிகழ்ச்சி.

அல்ல, இது உங்கள் இரவின் தோல். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை ஒன்லி ஆன் 3CR ரேடியோ. உங்கள் மனதை பேச விடுங்கள், உங்கள் உணர்வுகளை பகிருங்கள். இரவின் தாலாட்டுகள் உங்களுக்காக, உங்கள் குரல். Let your nights feel softer, deeper and closer.